அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் சர்க்கரை பந்தல் திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடல்.

5:44 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் புலரும் பொழுது. அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடல் அம்மன் கோவில் திருவிழா திரைப்படத்திற்காக இளையராஜா பாடிய பாடல்.

புலரும் பொழுது நிறைவாக கே.ஜே. யேசுதாசின் குரலில் குணா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது இந்த பாடல்.

நாம் தேனிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 100.1 மெகாஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் அலைவரிசை ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இனி பிற நிகழ்ச்சிகள் பற்றி அறிவோம். காலை 7:15 திரையிசை, 7:30 ஆத் சவேரே, 8:30 திரைகானம், 9 மணிக்கு இசைப்பெட்டகம், புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர், ஜி கிருத்திகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே கணேசன்

0: அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி அக்ஷயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். அமைப்பு ஆர் வெங்கடேஷ். 7:50 செய்தி கதம்பம், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அணு கூஞ்ச், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேல் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

தரி தத்தாம் தன தத்தாம் ஜோனு தாங்கிறதுக்கு தருகிறதுக்க கத்து தருகிறதும் வித்தருகிறதும் தருகிறதும் ததிங்கிறதுக்கு ததிங்கிறதுக்கு தகுதிக்கு ததிங்கிறதுக்கு தான் தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தத்தீங்க தாங்கிறதுக்கு தருகிறதுக்கு தீங்கிறதுக்கு தருகிறதுக்கு தரு

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து நீ வருவாய் என படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் அருண்மொழி, ஹரிணி.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆ சவேரே டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். ஜகமே தந்திரம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் தனுஷ்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம்.

0: घटना स्वयं ही घट पड़े। भारतीय सेना।
1: நேரம் 8:43 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தலைவி படத்திற்காக ஒலிக்கும் குரல் சைந்தவி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து மாறா படத்திற்காக ஒலிக்கும் குரல் யாசின் நிசார்.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: திரைக்கானத்தில் நிறைவாக முதல் நீ முடிவும் நீ படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஜோனிட்டா காந்தி.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி.
2: ஆகாஷ்வாணி இசைப்பிட்டகம் நிகழ்ச்சியில் இன்று
3: புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாலக்காடு ராமபாகவதர் அவர்களிடம் இசை பயின்றார். பாலக்காடு அரசினர் இசைக்கல்லூரியில் இசை பேராசிரியராகவும் பின்னர் முதல்வராகவும் பணியாற்றினார். இவர் திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியிலும் பணிபுரிந்துள்ளார். 1978 முதல் சென்னை கலாக்ஷேத்ராவில் பேராசிரியராக பணிபுரிந்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். சிறந்த குரல் வளமும் பாவமும் நிறைந்த இவரது இசை நிகழ்ச்சிகள் பல இசை ரசிகர்களின் பாராட்டுதல்களை பெற்றன. கேரள சங்கீத நாடக அகாடமியால் கௌரவிக்கப்பட்ட இவர் ஹிந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கியவர்.
2: இசையை இசைக்காகவே பாடுவதென்பது இவரின் சிறப்பு. இவர் சஹானா, ஸ்ரீ, ஆனந்த பைரவி, ரீதி கௌளை, எதுகுல காம்போதி ஆகிய ராகங்களில் செய்யும் ஆலாபனைகள் கர்நாடக இசை வரலாற்றில் இன்றும் சிறப்பான இடம் வகித்து வருகிறது.
3: நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முதலில் ராமா நின்னே, ஹுசைனி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

மகரிதனி சரிகம பத ப மக ம பத ப மக ம பத ப மக ம பாம மகரி காரிதனி சரிகம பத ப மக ம பத

இதுவரை இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்

நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 ஜி கிருத்திகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் 10:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள்.

நிக்குது நிக்குது முன்னே. சுகமான ராகங்களில் தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில் பொன்விலங்கு படப்பாடல்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज़ पर किया जाएगा।
1: क्या आप परेशानियों से घिरे हैं? मन भारी है और कोई रास्ता नजर नहीं आ रहा? याद रखें, समाधान आपके पास है। टेलीमानस के निशुल्क नंबर 14416 पर कॉल करें। कहीं से भी कभी भी 24 घंटे यह सुविधा उपलब्ध है। यहाँ आपकी बात सुनी जाती है, समझी जाती है और आपको सही दिशा दी जाती है। आप अकेले नहीं है, मदद बस एक कॉल दूर है।
0: ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी மன் கி பாத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம்
3: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
4: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
3: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வர அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
3: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய

0: வரலாற்றில் மூணே மூணு பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதா ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 ஆண்டு வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தியுடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலையும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
1: அப்படிலாம்

0: சார் ஒன்றும் இல்லை சார், நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும்

இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் டி.எஸ். நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீன் அப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது.

இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும் நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைக்கும்.

வைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2 கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்பு திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என்

0: நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் 12:40. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு குரலமுதம் கேட்கலாம்.

0: உயிர்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
0: இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர்
1: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்க தோற்க சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். ஜி கிருத்திகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அரங்கிசை, இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி அக்ஷ

ஜெயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். அமைப்பு ஆர். வெங்கடேஷ். 7:50 செய்தி கதம்பம், 8:35 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அணு கூஞ்ச், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை கானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:07:40. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம்.

அடுத்து நம் நாடு படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி, எஸ் என் ஷோபா.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் வரிசையில் தொடர்வது TM சவுந்தரராஜன் குழுவினர் குரல்களில் ஆனந்த ஜோதி படப்பாடல்.

0: அடுத்து விவசாயி படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன்.
1: விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதல்

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். நேயர்கள், இதுவரை காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வர கேட்டீர்கள்.

மெல்லிசையில் அடுத்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல். எஸ் டி சுந்தரத்தின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

மெல்லிசையில் நிறைவாக ராஜ்குமார் பாரதி பாடியுள்ள பாடல், எம் ராஜலிங்கம் வரிகளுக்கு இசை ஆர் சுதர்சனம்.

இசை மலரில் இன்று ஜி கிருத்திகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து திருவடியும் தண்டையும், கந்தர் அலங்காரம் விருத்தம். தொடர்ந்து சிவனார் மனம் குளிர, அருணகிரிநாதர் திருப்புகழ்.

இசை மலரில் இதுவரை ஜி கிருத்திகா அவர்கள் பாடிய டிவோஷனல் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே கணேசன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: இப்பொழுது தொடங்கி 4 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரைகாணம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருப்பது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:44. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் 100வது நாள் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: திரைகாணத்தில் இனிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது சென்னை வானொலியின் 1.1 FM கோல்ட். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்

0: தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 3:50. ஒலிக்கும் அடுத்த பாடல் நான் பாடும் பாடல், எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 3:19 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் திரைகாணம். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்ட். ஒலிக்கும் அடுத்த பாடல் கைராசிக்காரன் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசி

0: படிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தின் அடுத்த

சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரை காணும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 3:33 40 ஒலிக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் கேட்கலாம். அன்புள்ள ரஜினிகாந்த் படப்பாடல்.

நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் அலைவரிசைகளிலும் கேட்கலாம். நேரம் 3:43. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் உதயகீதம் படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியிருப்பது.

0: நீங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி சுஷீலா பாடியிருப்பது.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகாணம். நினைவுபடுத்திக்கிறோம் நேர்களே, இன்று இரவு 7:10 கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குநர் ஆர் கணேசநேரு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள் கேட்க தவறாதீர்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இனி தொடர்வது தேநீர் நேரம். அதற்கு முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேசவாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना हर संकट का समाधान है भारतीय सेना भारत का गौरव है स्वाभिमान है भारतीय सेना।

0: கட்டணா ஸ்வயம் ஹி கட்படு பாரதிய சேனா.
1: தேனி நேரத்தில் இனி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பாடும் வானம்பாடி திரைப்படத்திற்காக.

0: और श्रोताओं, आप समय हो चला है आपसे इस कार्यक्रम को यहीं पर समाप्त करने की।
1: तो मुझे लालिमा अनेजा डैंग और वैष्णवी को इजाजत दीजिए। नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி அக்ஷயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். முதலில் நதஜன பாலினி என தொடங்கும் தஞ்சாவூர் சங்கரையர் பாடல். நளினகாந்தியை ராகம் ஆதிதாளம்.

அடுத்து சபாபதிக்கு வேறு தெய்வம் என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ஆபோகி ராகம், ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பி அக்ஷயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம், தொடர்ந்து சரவண பவயனும் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

0: இரண்டு பத்துக்கு இரவின் மடியில், ஒன்று பத்துக்கு நினைவில் நின்றவை, இரண்டு பத்துக்கு நெஞ்சம் மறப்பதில்லை, மூன்று பத்துக்கு இனிய ராகம் நிகழ்ச்சியில் சித்தேஸ்வரி தேவி அவர்களின் பாட்டு, பண்டிட் ரவிசங்கர் அவர்களின் சித்தாரிசை ஆகியன. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். அடையாறு PV தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைகானம், காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், AS ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. அமராவதி கதாலு பங்காரு தொங்கா, கதை சொல்பவர் சத்யம் சங்கரமஞ்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் எம் வசுப்பிரதா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு ஜெயவிக்னேஸ்வர் அவர்களின் மாண்டலின் இசை இடம்பெறும், பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின், VS ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் தி ஆர்ட் ஆஃப் சேயிங் தேங்க்யூ, இ காவியாஸ்ரீ வழங்கும் முறை, பியாண்ட் பீயிங் ஆர்டினரி பவித்ரா வழங்கும் முறை, எ லைஃப் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஸ்வதேஷி பி அபர்ணா வழங்கும் முறை, வேர் ஏஞ்சல்ஸ் நெவர் ஃப்ளை பாடல் வழங்குபவர் தயான்சிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், இரவு 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹெலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகானம். இதுவரை எமது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
2: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
1: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
2: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
1: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.
3: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
4: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के एक नए अंक में आपका स्वागत है. मैं हूं मुकेश कुमार. श्रोताओं, खेती में किसान की मेहनत के साथ मौसम का साथ मिलना भी जरूरी है, लेकिन सूखा, बाढ़, ओलावृष्टि, चक्रवात, कीड़े और बीमारियां जैसी परिस्थितियां कभी भी फसल को नुकसान पहुंचा सकती हैं. ऐसी स्थिति में फसल का नुकसान केवल खेत तक सीमित नहीं रहता, बल्कि इसका सीधा असर किसान की आय और अगली फसल की तैयारी पर भी पड़ता है. ऐसे जोखिम से किसानों को आर्थिक सुरक्षा देने के लिए प्रधानमंत्री फसल बीमा योजना एक महत्वपूर्ण पहल है. आज के कार्यक्रम में जानेंगे कि प्रधानमंत्री फसल बीमा योजना क्या है, इसका उद्देश्य क्या है, कौन से किसान इसके तहत बीमा करा सकते हैं और आवेदन की प्रक्रिया क्या है. साथ ही योजना की अब तक की प्रगति और उपलब्धियों तथा इसे और बेहतर बनाने के लिए सरकार की ओर से किए जा रहे प्रयासों को भी समझेंगे. प्रधानमंत्री फसल बीमा योजना 18 फरवरी 2016 को शुरू की गई थी। इसका मूल उद्देश्य

கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேசநேரு அவர்களுடன் நேர்முகம், முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகின்றன.

0: ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குநர் ஆர். கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம்.
1: சார், உங்களை பற்றின ஒரு எளிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
2: என் பெயர் வந்து கணேசநேரு. நான் தமிழ்நாடு மீன்வளத்துறையில் உதவி இயக்குநராக வேலை பார்த்து கடந்த 2024 பணியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டேன்.
1: சரிங்க சார். மீன் வளர்ச்சி துறையில் வந்து உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிங்க இல்லையா, எந்த பகுதியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஓய்வு பெற்றீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: முதல்ல சென்னையில் தான் எனக்கு பணி அமர்வு கிடைச்சிச்சு. சென்னையிலிருந்து அதுக்கப்புறம் எங்களுடைய பணியாளர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியை முடிச்சுட்டு தூத்துக்குடி நார்வேல் தமிழ்

0: கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையுமே நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன்.
1: சரிங்க சார்.
0: கடலோர மாவட்டங்கள்லையும் அதிகமாக பணிபுரிஞ்சிருக்கிறேன் நான்.
1: ஓகே சார். இப்போது நீங்கள் ஓய்வு பெறும்போது நீங்கள் தூத்துக்குடியில் பணியாற்றிட்டு வந்தீங்க இல்லைங்களா?
0: ஆமாம், தூத்துக்குடியில் நான் மின்துறை இணையக்குனர் அலுவலகத்தில் நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றேன்.
1: சரிங்க சார். 2024 நீங்கள் வந்து பணியிலேருந்து ஓய்வு பெற்றீங்க. கிட்டத்தட்ட இது வந்து 2 ஆண்டுகள் முடிந்து 3வது ஆண்டு ஆரம்பிக்குதுங்களா?
0: ஆமாம்.
1: சார், இப்போது பணியில் இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதாவது காலை முதல் மாலை வரை நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றிருப்பீங்க, அங்குள்ள பணிகள்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் பணி ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கான அனுபவம், வீட்டில் வந்து அதிகமான நேரம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். பணி புரியும் போதும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பத்தி சொல்லுங்களேன்.
0: பொதுவாகவே நம்ம வந்து பணியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சு உடனே நம்ம வந்து குளிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு பஸ்ஸையோ அல்லது தொடர் வண்டியவோ அல்லது இருசக்கர வாகனத்தையோ எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பணி புரிய வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். போயிட்டு திருப்பி அங்கே போய் அங்கே நிர்ணயிக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் பரபரப்பாக முடிச்சுட்டு திருப்பியும் இதே மாதிரி மற்றதையோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வரணும்.
1: சரிங்க
0: சார். இரவு நேரத்தில் வீட்டுக்கு வருவோம், திருப்பி சாப்பிட்டு திருப்பி காலையில். இது வந்து ஒரு ருட்டீன் லைஃப், தொடர்ந்து ஒரு பரபரப்பாகவும் ஒரு சுறுசுறுப்பாகவும் நம்ம எங்கே கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இது வந்து ஒரு 60 வயசு நம்ம அடையும் பொழுது நமக்கு பணியில இருந்து ஒரு ஓய்வை கொடுத்துடுறாங்க. வயது முதிர்வாயிருச்சு, இனிமே நீங்க பணி செய்ய முடியாது அப்படின்னு அரசு நிர்ணயம் பண்ணிருக்கு. இந்த பணி ஓய்வுக்கு அடுத்த நாளே நமக்கு எப்படி தோணும்னா ஒரு வெறுமையா நமக்கு தோணும். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பரபரப்பா காலையில எந்திரிச்சு நம்ம ஓடிட்டு வந்துட்டு இருந்தவங்க இப்ப நம்ம எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம், எப்ப வேணாலும் குளிக்கலாம், எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எப்ப வேணாலும் தூங்கலாம்.
1: சரி,
0: ஒரு விதமான ஒரு சுறுசுறுப்பற்ற ஒரு மந்த நிலையை நம்மகிட்ட இது தோற்றுவிக்கும்.
1: ஆமா, அது கண்டிப்பா ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நாமளும் வந்து தள்ளப்படுவோம் இல்லீங்களா?
0: இப்ப அதை நம்ம போக்குறதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம பரபரப்பா ஏங்கி இருந்திருக்கோம்.
1: ஆமாங்க சார்.
0: பணி ஓய்வுக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள்ட நேரத்தை செலவழிக்கலாம். பேரம்பேத்திகள் இருந்தா பள்ளிக்கூடத்துல அவங்களை கூட்டிட்டு போய் வர்றது, கூட்டிட்டு வர்றது, நம்ம பிள்ளைகளுக்கு அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம் பணியில இருந்தப்ப. இப்ப அதுக்கு நம்ம வந்து இந்த இதை பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களோட நேரத்தை செலவழிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: குடும்ப உறுப்பினரோட கோயில் போன்ற மற்ற இடங்களுக்கு போயிட்டு வரலாம், நண்பர்களை சந்திக்கலாம்.
1: சரிங்க.
0: இந்த மாதிரி நம்மளை எப்பயுமே ஒரு சுறுசுறுப்பாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த பணியிலிருந்து ஓய்வுங்கிறது மறந்து நம்ம பழைய நிலைக்கே நம்ம வந்துருவோம்.
1: கண்டிப்பாக சார், ரொம்ப அற்புதமாக வந்து சொன்னீங்க. உங்கள் பணிக்காலத்தில் வந்து பல்வேறு ஊர்களில் வந்து நீங்கள் பணி புரிஞ்சதான் சொல்கிறீங்க. சென்னையிலையும் இருந்திருக்கீங்க, அதே போல் வந்து இப்போது பணி ஓய்வு பெறும்போது தூத்துக்குடிக்கு பணி ஓய்வு பெற்றீங்க. அதே போல் இந்த மலை பிரதேசங்கள் சொல்லும்போது இந்த கொடைக்கானல், இந்த மாதிரி ஊட்டி, அந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பணியாற்றிருக்கீங்களா சார்?
0: மின்துறை உதவி இயக்குநராக பதவி உயர்வு கொடுத்தப்பவே எனக்கு முத முதல்ல பணியமர்வுக்கு கொடுத்த இடமே உதகமண்டலம் தான்.
1: உதகமண்டலம் ஊட்டி தான் இல்லைங்களா? சரிங்க சார். அதாவது இப்போ நம்ம சென்னை அதுக்கப்புறம் தூத்துக்குடி இந்த சமநிலை பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த உதகமண்டலம், அது மலைக்கு மேலே இருக்கிற ஒரு ஊருக்கு நீங்கள் போயிருக்கீங்க. முதல் முறை போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அங்கே வந்து மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே போல குளிரும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்.
0: இல்லை, அது முற்றிலும் வேறு விதமாக தான் இருந்துச்சு. நம்ம இங்கே வந்து சமவெளியில் வந்து வெயிலை தவிர வேற நம்ம இங்கே பார்த்தது இல்லை. அங்கே மழையும் தொடர்ந்து பெய்யும், வெயிலே பார்க்க முடியாத ஒரு சூழல். அது முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒரு சூழலாக தான் இருந்தது.
1: சரி,
0: பட் அதை நம்ம சவாலாக எடுத்துக்கிட்டு நம்ம அரசு பணியை செய்யறதான் நம்ம போயிருக்கிறோம், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சவாலாக எடுத்துக்கிட்டதுனால நம்ம அங்கே நல்லா பணிபுரிய முடியும்.
1: சார், இப்போ நீங்கள் வந்து உதகமண்டலத்தை ஊட்டியில் வந்து எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து பணியில் இருந்தீங்க அங்கே?
0: கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டுகள் முதல் வேலை பார்த்தேன். அதுக்கு பிறகு 2வது முறையாக மீண்டும் உதகமண்டலத்துக்கு மாற்றப்பட்டேன்.
1: சரி,
0: அது கிட்டத்தட்ட 2020 2022 வரைக்கும் நாங்கள் வேலை பார்த்தேன்.
1: அதாவது இப்போ முதல் முறை போனதுக்கும் 2வது முறை நீங்கள் வந்து அந்த பணி மாற்றம் பெற்று போகும்போதுக்கும் நீங்கள் அதை ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா?
0: இல்லை, நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் இருக்குது, அந்த இடங்களை பற்றி நமக்கு தெரியும், அங்கே இருக்கிற பிற துறையில் இருக்கிற பணியாளர்களையும் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால 2வது முறை எனக்கு போகும்போது வந்து அது ஒரு நல்ல உதவியாகவும் இருந்துச்சு, ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம்.
1: சரி, ஆகையினால உங்களுக்கு 2வது முறை பணிமாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தலை இல்லைங்களா? அது சுமூகமாக இருந்தது.
0: நிச்சயமா.
1: சரிங்க சார். மலை பிரதேசமான அந்த உதகமண்டலத்தில் வந்து இப்போ மீன் வளர்ச்சி துறையில் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா?
0: இல்லை, உங்களுக்கு வந்து மலை பிரதேசம்னாலே அங்கே வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ், அதாவது குளிர்நிலை நீரோட்டங்களில் வாழக்கூடிய மீன்கள் மட்டும்தான் அங்கே வாழும். இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சமதளம் டெரெயினில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து அங்கே வாழ முடியாது, அந்த சூழலுக்கு இருக்காது.
1: ஆமாம் சார், எனக்கும் ஒரு டவுட் இருந்தது. அதை மீன் வளர்ச்சி துறைக்கும் மலை பிரதேசத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது சென்னை தூத்துக்குடி வந்து கடற்கரையோரம் அமைந்துள்ள மாவட்டமும் பகுதியும் கூட, இங்கே மீன் வளத்தை பற்றி அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம், அந்த மீன்பிடி சம்பந்தமான தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெறுது. அந்த பகுதியில் வந்து என்ன

0: மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக வளரும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
1: இல்லை, பொதுவாகவே மீன் வளத்துறையினாலே எல்லாருமே இந்த கடலோரத்தில் பார்க்குற அந்த இடத்துல தான் பணி இருக்கும்
0: ஆமாங்க
1: அப்படின்னு
0: சார், ஆமாங்க
1: நினைக்கிறாங்க.
0: சார்,
1: ஆனால் எங்களுக்கு உள்நாட்டு மீன் வளம்னு ஒன்று இருக்கு.
0: சரிங்க சார்.
1: இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏரிகள், கம்மாய், அணைக்கட்டு இதுலெலாம் வந்து நீர்த்தேக்கம் இதுலெலாம் நம்ம வந்து மீன்களை வளர்த்து மீன்பாசி குத்தகைக்கு விடுறோம்.
0: சரிங்க சார்.
1: அந்த பணியும் மீன் வளத்துறை தான் மேற்கொள்ளுது.
0: அப்படிங்களா,
1: இதே மாதிரி தான் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் வந்து மலைப்பிரதேசங்களையும் இருக்குது.
0: சரிங்க
1: உள்நாட்டு
0: சார்,
1: மீன் வளம் அங்கே
0: ஓகே
1: வந்து
0: சார்,
1: குளிர் நீரோடைகள் இருக்கிறதுனால அந்த குளிர் நீரோடைகளுக்கு ஏற்றவாறு உள்ள மீன்கள் மட்டும்தான் அங்கே வந்து வாழும்.
0: சரிங்க
1: ஸோ
0: சார்,
1: அதையும் நாம் மீன் பிடித்து அந்த மக்களுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்த மீன்களை வந்து குறைந்த விலையில் அரசு நிர்ணயித்த விலையில் கொடுக்குறோம்.
0: சரிங்க சார். சார், அந்த மீன் வகைகள் ஏதாவது பேர் சொல்ல முடியுங்களா சார்?
1: அங்கே நேட்டிவ் மீன்கிறது வந்து இதே மாதிரி தான் கட்லா, ரோகு மிருகங்கள் அங்கேயும் கிடைக்குது.
0: சரிங்க
1: ஆனால்
0: சார்.
1: அதை விட நமக்கு அங்கே உதகமண்டலத்தை பொறுத்தளவில் முக்கியமானது என்னென்னா ட்ரவுட் ஃபிஷரிஸ் தான்.
0: அப்படின்னா என்ன சார்?
1: அது ட்ரவுட் இன மீன்கள் வந்து ரெயின்போ ட்ரவுட்டு, அல்பினோ ட்ரவுட் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வகையான மீன் இனத்தை இந்தியாவிலே முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் வந்து அதை வளர்க்கணும்னு முற்பட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அது, அவங்க நாட்டில் சாப்பிட்டது.
0: அவங்க நாட்டில்
1: அதை
0: சரி.
1: இங்கே வந்து வளர்த்தா இங்கே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும்ன்றதுக்காக அதை வந்து எங்கே வந்து இதை அறிமுகப்படுத்தலாம் சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. பல இடங்களில் தோல்வி வந்துச்சு. நீலகிரியிலேயே அவங்க பல இடங்களில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க.
0: சரிங்க சார்.
1: எல்லாமே அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீன்வள நிபுணர் ஒருத்தர் வர சொல்லி அவர் வந்து உதகமண்டலம் பூராமே கால்நடையாகவும் குதிரை வழியாகவும் போய் கடைசியில் அவலாஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மீன் வளர்த்தா வந்து வளரும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சி
0: சரிங்க சார்
1: அந்த இடத்துல ஒரு மீன் பொறிப்பகத்தை கட்டுறாரு.
0: ஓகே சார்.
1: அவர் அன்னைக்கு கட்டின அந்த மீன் பொறிப்பகம் தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அது போக நம்ம புதுசாகவும் கட்டியிருக்கோம். பழையது இன்னும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு.
0: சரி, இப்போ நீங்கள் சொன்ன தகவல் வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுமையாகவும் நான் முதல் முறையாக வந்து கேள்விப்படுறது. அதாவது இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து மீன் வளர்ச்சி துறை மூலமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்த மீன் வளர்ச்சி துறை மூலமாக மக்களுக்கு வந்து சரிவிகித புரதச்சத்து நிறைந்த மீன் வகைகள் கொடுக்கறது, இதை பற்றிலாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னீங்க. சார், அதே போல் இப்போ நீங்கள் தூத்துக்குடி பகுதியில் வந்து என்ன மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் சார்? இப்போ நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த நேட்டிவ் அந்த அந்த தூத்துக்குடி சார்ந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் என்னென்ன சார்?
1: இல்லை, மக்கள் விரும்பி சாப்பிட்ற சீலா மீன், பாறை மீன், வள மீன் இந்த மாதிரி வகைகள் வந்து நிறைய இங்கே கிடைக்குது. வரக்கூடா இந்த மாதிரி வகைகள் கிடைக்குது. மக்களுக்கு குறைந்த விலையில் அந்தந்த துறைமுகங்கள்லேயே வியாபாரிகள் மூலமாக சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுது.
0: சரிங்க சார். தூத்துக்குடி பகுதி மக்கள் வந்து இந்த சாலை மீன் வந்து அதிகமாக வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனாக வந்து பார்க்குறேன் சார். அது வந்து குறைந்த விலையிலும் கிடைக்குது. அதை பற்றி தகவல் ஏதாவது கொஞ்சம் சொல்கிறீங்களா?
1: நீங்கள் சொல்லக்கூடிய சாலை மீன் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுலையும் அதிகமான அளவு அது வலையில சிக்குது.
0: சரிங்க சார்.
1: அதனால நமக்கு அந்த விலை வந்து கம்மியாக கிடைக்கும்.
0: ஆமாங்க சார்.
1: அதுலேயே ஆயில் சார்டின்னு ஒன்று இருக்குது.
0: சரிங்க சார்.
1: ஆயில் சார்டிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க.
0: மீன் எண்ணெய்,
1: மீன் எண்ணெய்ங்கிறது அதுலேருந்து எடுக்கிறாங்க.
0: சரிங்க சார், சரிங்க சார்.
1: அது வந்து விட்டமின் ஏ மற்ற நுண்ணுயிர் சத்துக்களை மிகுந்தது. ஊட்டச்சத்து குறைவு உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கும் மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க.
0: ஆமாம், அது மருத்துவர்களே சிலர் வந்து பரிந்துரைக்கிறாங்க.
1: ஒரு காலத்தில் மீன் வளத்துறையே அந்த எண்ணெயெல்லாம் தயாரிச்சிச்சு.
0: சரிங்க சார். குறிப்பிட்ட சில மீன்களுக்கும் வந்து அந்த ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கூட வந்து போகிறது. அதுக்கு தனியாக சீசன் இருக்கா? மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள்லேயே வந்து கொஞ்சம் உயர்வான விலை கொண்ட மீன்களுக்கு சீசன் ஏதாவது இருக்குங்களா சார்?
1: உங்களுக்கு கடலடியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களின் வழியாக தான் அவங்க வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நீரோட்டத்தின் வழியாக குறிப்பிட்ட வகை மீன்கள் மட்டும்தான் வரும்.
0: சரிங்க சார்.
1: அதனால தான் அது வந்து நமக்கு வலைகளை பிடிபட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுது.
0: சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வஞ்சிரம் மாதிரியான மீன்களை தவிர்த்து இந்த மீன் வளர்ச்சி துறை மூலமாக சில மீனவர்கள் வந்து காலையில் விடியற் காலையிலையோ அந்த நடுநிசையிலையோ போயிட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு கரை திரும்புவாங்க. அதே போல் கடல்லையே வந்து தங்கி மீன் பிடிக்கும் தொழிலாளர்களும் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து உங்கள் மீன் வளர்ச்சி துறையில் நீங்கள் பணியாற்றும் போது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தும் போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: மீனவர்களுக்கு வந்து மீனவர் நலவாரியம்னு ஒன்று தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்டது.
0: சரிங்க சார்.
1: அதில் வந்து மீனவ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருமே அங்கே உறுப்பினர் ஆவாங்க. அவங்களுக்குள்ளேயே சந்தா தொகையை அந்த மீனவ கூட்டுறவு சங்கமே செலுத்தும்.
0: ஓகே சார்.
1: அந்த மீன்துறை உதவியினர் அலுவலகம் வாயிலாக வாரியத்துக்கு செலுத்தப்படும்.
0: சரிங்க சார்.
1: அந்த வாரிய உறுப்பினர்களுக்கு இறந்தாலோ அல்லது ஒரு கை ஒரு கால் ஒரு கண் இந்த மாதிரி அங்கத்தில் ஏதாவது

0: பாதிக்கப்பட்டாலோ
1: பாதிப்பு
0: அதுக்கு வந்து உதவித்தொகை நலவாரியத்தால் அந்த மீனவர்களுக்கு வழங்கப்படும்.
1: சரிங்க சார்.
0: மீனவர்களுக்கு மட்டுமல்லாது அவருடைய குடும்பத்துக்காக அவங்க குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை போன்றவை நலவாரியத்தால் வழங்கப்படுகிறது.
1: நலவாரியத்தில் வந்து உறுப்பினராக இதற்குன்னு வந்து குறைந்தபட்ச வயதுன்றது இருக்குங்களா?
0: ஆமாம், எல்லாத்துக்குமே 21 வயதுலேருந்து 60-65 வயசு வரைக்கும் தான் நம்ம சேர்த்துக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க தொழிலுக்கு போக முடியாதுன்ற ஒரு சூழல் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தான்.
1: சரிங்க சார். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்படி கொண்டு செல்வீங்க?
0: அது மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நாங்கள் வந்து கூட்டங்கள் நடத்துவோம், அவங்களுக்கு தெரிவிப்போம், அறிவிப்பு பலகையில் போடுவோம்.
1: சரிங்க சார்.
0: அலுவலகத்துக்கு வரக்கூடிய மீனவர்கிட்ட சொல்லுவோம். அதனால அது அவங்க கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க, அவங்க நிறைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: அதுபோக அவங்க மீன்பிடி கலன்களுக்கு மானியத்தொகை தர்றாங்க, எரிபொருளுக்கு மானியத்தொகை தர்றாங்க, வலைகளுக்கு மானியத்தொகை தர்றாங்க.
1: சரிங்க சார்.
0: அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களும் மானிய விலையில் அரசு வழங்குது. மீனவர்களுக்கு நிறைய சலுகை விலையில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது கடலில் போகிறதுனால. அதனால அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வந்து தமிழக அரசால் நிறையவே செயல்படுத்தப்பட்டு வருது.
1: சார், இப்போ நீங்கள் அந்த தகவல் தொடர்பு சாதனங்கள்னு சொல்கிறீங்க இல்லையா, அதாவது இப்போது காலையில் கடலுக்கு போயிட்டு அதை ஒரு பகல் வேலையில் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. அவங்க வந்து கடலுக்குள்ளே போகும்போது அந்த தொலை தொடர்பு வந்து கரையில் உள்ளவங்க அவங்கள எப்படி வந்து தொடர்பு கொள்வாங்க? இப்போ நம்ம பகுதிகளில் வந்து மீனவர்கள் வந்து ரேடியோலாம் கொண்டு போய் அவங்க அந்த செய்திகள்லாம் வந்து கேட்கறதா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து மீனவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தொடர்பு கரையில் உள்ளவர்கள் நடுக்கடலில் இருப்பவர்கள் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்வாங்க சார்?
0: அது அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆழ்கடலுக்கு போனாலோ அல்லது கரையிலேருந்து விலகி சென்றாலோ அவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு வந்து வாக்கி டாக்கி மூலமாக தொடர்பு கிடைக்கும். அவங்க அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பு பரிமாறிக்கலாம்.
1: சரிங்க சார்.
0: அது போக சேட்டலைட் ஃபோன் வச்சுருக்காங்க.
1: ஓகே.
0: அதன் மூலமாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் பேசிக்கலாம்.
1: சரிங்க சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சார், இப்போ நீங்கள் வந்து மீன் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மீனவர்கள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட துறையில் வருவாங்களா இல்லைன்னா வந்து முறைசாரா தொழிலாளர்கள் இதில் வருவாங்களா?
0: இல்லை, அது வந்து முறைப்படுத்தப்படாத அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தானே அவங்க. அவங்களுக்குன்னு ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ இல்லை, இல்லை அதன் கீழே அவங்க யாரும் வேலை பார்க்கல, இல்லை அவங்களாவே சுயமாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தான் மீனவர் நலவாரியம்னு ஒன்று தமிழக அரசு உருவாக்குச்சு. சோ அதுல இருக்கிற உறுப்பினர்கள் இருக்கிற சந்தா அவங்க கட்டுறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு உடல்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ உடல் நலம் பாதிக்கப்பட்டாலோ அல்லது அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு திருமணத்திற்கோ கல்விக்கோ உதவித்தொகைகள் வந்து நலவாரியம் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது.
1: சரிங்க சார். சார், இப்போது அந்த ஒரு மீனவர் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே அவங்க வந்து அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பது வந்து கடினம். அது வந்து அவங்க பணி காலம் முடிஞ்சு ஓய்வு காலமாக தான் நம்ம வந்து கருதணும் இல்லைங்களா? அந்த மீனவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு யார் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவா?
0: இல்லை, நலவாரியத்திலேருந்து நமக்கு ஓய்வூதியத்தொகை வழங்கப்படுறதில்லை. அவங்க அதுக்கு பதில் தமிழ்நாடு அரசிலிருந்து முதியோர் ஓய்வூதியத்தொகை அவங்க பெறலாம். வயது முதிர்ந்த அனைவருமே தமிழ்நாடு அரசு திட்டமான முதியோர் ஓய்வூதியத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து அதிலிருந்து மாதந்தோறும் தமிழக அரசால் முதியோர் ஓய்வூதியத்தொகை ஆண் பெண் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு வந்து தொழிலாளர் நலவாரியத்தின் கீழ் நிறைய நலவாரியங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: இப்போ கட்டுமான தொழிலாளர்கள்னா அந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
1: சரிங்க சார்.
0: ஸோ அரசு வந்து எல்லாருக்குமே வந்து நலவாரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் உறுப்பினர் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: மீன் வளர்ச்சித்துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து பணி ஓய்வு காலமும் நமக்கு வரப்போகுது, அது வந்து எந்த வருஷத்துலேருந்து பிளான் பண்ணலாம்? இப்போ 60 வந்து பணி ஓய்வு பெறக்கூடிய காலம், நம்ம வந்து 50 வயதுலேருந்தே பிளான் பண்ணணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சார் உங்கள் அனுபவத்திலேருந்து?
0: இல்லை, பொதுவாகவே நமக்கு பணி ஓய்வுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த வயதை அடைந்தவுடன் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்பளம் வந்து நிச்சயம் வராது. அப்போ திடீர்னு 100 ரூபா வந்துட்டு இருக்கிற இடத்துல 45 ரூபா வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளோ கல்விக்கு நம்ம செலவழிக்கக்கூடியதோ குறைய போகிறது இல்லை.
1: அதை எப்படி சமாளிக்கலாம்?
0: அப்போ நம்ம அதுக்கு முன்னாலே திட்டமிட்டு எதிர்காலத்தை நினச்சி நம்ம இப்பயே சேமிப்புகளை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கணும்.
1: சரிங்க.
0: திட்டமிடல் தான் முக்கியம். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லாவே அறிவு கூர்மையாக இருக்காங்க, நிறைய திட்டமிடல் நல்லா பண்ணுறாங்க. அதனால் நம்ம அவங்கள பற்றி ரொம்பலாம் கவலைப்படுறது இல்லை. அவங்க ரொம்பவே அறிவுபூர்வமான கிட்ஸாக தான் எல்லோரும் இருக்காங்க.
1: சரிங்க சார். சார், இப்போது 2024 நீங்கள் பணி ஓய்வு பெற்றீங்க. இந்த 2 ஆண்டு காலம் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை எப்படி வந்து பயனுள்ளதாக செலவழிச்சிட்டு வரீங்க சார்? அதை

0: சொல்லுங்களேன்.
1: நான் 24ல் பணி ஓய்வு பெற்றேன்னு. நான் வந்து ஏற்கனவே 92 to 95 வந்து மதுரையில் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று இருந்தேன். அதுக்கப்புறம் 96ல் வேலை கிடச்சோன்னே வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் வந்து பார் கவுன்சிலில் பதியில்லை.
0: சரிங்க சார்.
1: ஓய்வு பெற்ற பிறகு பார் கவுன்சிலில் நான் பதிஞ்சு இப்போ பதிவு பெற்ற வழக்கறிஞராக மாதிரி நான் இப்போ வழக்கறிஞர் தொழிலில் பண்ணிகிட்டு இருக்கிறேன்.
0: சரி. இப்போ அதாவது நீங்கள் வந்து அரசு பணியில் சேர்றதுக்கு முன்னாடி வழக்கறிஞராக இருந்து அந்த சமயத்துக்கும் இப்போ நீங்கள் பணி ஓய்வு பெற்று இந்த வழக்கறிஞராக இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் எப்படி சார்? காலம்

0: இப்போ நம்ம வந்து மாற்ற முடியாது, அது ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும்.
1: கண்டிப்பா சார், நிறைய வந்து உங்க பணி சார்ந்த மீன் வளர்ச்சி துறை சார்ந்தும் நம்ம பேசியிருக்கோம், அட்வொகேட்டா வந்து பதிஞ்சிருக்கீங்க பார் கவுன்சில், அதை பத்தி பேசியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து உற்ற துணையாக இருந்தவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
0: நிச்சயமா, எந்த ஒரு வெற்றிக்குமே குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு இல்லாம எதையுமே சாதிக்க முடியும்.
1: கண்டிப்பா,
0: இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யலை, பணி பணி பணின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்போ பணி ஓய்வுக்கு பிறகு தான் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பொழுதுகளை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இனிமேல் நம்ம செலவழிக்கணும்னு சொல்லி நான் செலவழிச்சிட்டு இருக்கேன்.
1: சரிங்க சார், உங்கள் மனைவி அவங்க வந்து உங்களுக்கு உற்ற துணையாக இருந்தாங்க?
0: எனது மனைவி பேர் வந்து அபிராமவள்ளி.
1: சரிங்க சார்.
0: அவங்களும் ஒரு முதுகலை பட்டதாரி.
1: சரிங்க சார்.
0: அதுலேயே அவங்க தங்கப்பதக்கம் பெற்றவங்க.
1: சூப்பர் சார். உங்கள் பிள்ளைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: எனக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு.
1: சரிங்க.
0: மகன் அவர் வந்து ஐடி துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனது மகள் அவங்க முதுகலை இப்பதான் முடிச்சிருக்காங்க ஆங்கில இலக்கியம், உதவி பேராசிரியர் பணிக்கு தேர்வுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ இந்த பணி ஓய்வு காலத்துல வந்து அவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்க சொல்வீங்க? ஆபீஸ் போகும்போதும் உங்களுக்கு அந்த நேரம் இருந்திருக்காது, காலையில போவோம் நம்ம சாயந்தரம் வருவோம். இப்போ அந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் வந்து உங்ககிட்ட அறிவுரைகள்லாம் கேட்குறாங்களா? நீங்கள் இப்போ உள்ள இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சார்?
0: இல்லை, பொதுவாக குழந்தைகள் வந்து அப்பாட்ட வந்து கேட்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி அவங்களும் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன நமக்கு தெரியுமோ அதை நம்ம சொல்லுவோம், வழிகாட்டுவோம், அது அவங்க ஏற்று நடத்துக்குவாங்க.
1: நீங்கள் வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள்லாம் வந்து அதிகமாக விதிக்கிறது உண்டா சார்?
0: இல்லை, பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து நல்ல வழியை காட்ட வேண்டியது பெற்றோரோட கடமை.
1: சரிங்க சார்.
0: அப்போ நீங்கள் சுதந்திரம்ன்றது எதுக்குமே ஒரு அளவு உண்டு, அளவுக்கு மீறியது சுதந்திரம் ஆகாது. ஒரு கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம் தான் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாக சார்.
0: இப்போ ஆற்றுலேயே தண்ணி அதிகமாக போச்சுன்னா கரையை உடச்சிட்டு வெளியே வந்துடும். அப்போ அதுக்குன்னு ரெண்டு பக்கமும் கரைகளை வந்து நம்ம வலுப்படுத்தியிருந்தோம்னா அதில் வரக்கூடிய நீர் வந்து முறையான வழியில் சென்று நீர்நிலைகளை நிரப்பலாம். அதன் மூலமாக மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படும், வேளாண்மைக்கு பயன்பட்டு விளைச்சலை ஏற்படுத்தும்.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அளவற்ற நீர் வந்து கரையை உடச்சிக்கிட்டு வெளியில் வெள்ளமாக வந்துச்சுன்னா யாருக்கும் பயன்படாமல் அழிவைத்தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் நீண்ட நாள் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களாக இருக்கிறவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும்.
1: சார், இப்போ உள்ள தலைமுறையினருக்கான அறிவுரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தோடு நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க, ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் எங்கள் நிலையத்திற்கு வந்து நீங்கள் மீன் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குநராக வந்து பணிபுரிந்ததும், அதே போல் இப்போ வந்து அட்வொகேட்டாக வந்து பார் கவுன்சில் மூலமாக பதிவு பண்ணி அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்குங்கன்றது பற்றியும் நிறைய வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
0: உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
2: இதுவரை ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன்.

ஆனால் உறுப்புகளும் வந்து ஓடி அலைந்து நிற்குது. அதில் வந்து எலும்புகளும் மூட்டுகளும் வந்து அதுக்கு விதிவிலக்குகள் கிடையாது. ஒரு 65 வயசு 60 வயசு வாழ்ந்திருக்காங்கன்னா அந்த 60 வயசும் 65 வயசும் வந்து அந்த எலும்பும் மூட்டும் தொடர்ச்சியாக தினந்தோறும் எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டே இருக்குது. அதோட முடிவு தான் வந்து இந்த தேய்மானம் அப்படின்னு சொல்கிறது. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் வியாதின்னு பார்த்தீங்கன்னா வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய தேய்மானம். அந்த தேய்மானம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எந்த எலும்பினாலும் எந்த பகுதியினாலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, நம்ம ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை, அதெல்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட. அதனால் ஒரு சின்ன ஸ்டெப்பு லேசாக மிஸ் பண்ணால் கூட கீழே விழுந்துருவாங்க. அந்த எலும்பினுடைய தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு முறிவுகள், முதியோர்கள் வந்து மிக எளிதாக எலும்பு முறிவு நோய்களுக்கு ஆட்படுறாங்க. இது ரெண்டு தான் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கழுத்து வலி வந்து மெயினாக அவங்களுக்கு நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். கழுத்து வலியை வந்து தேய்மானம் தான் முதல் காரணம். அதனால் அதோட நோய் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு கழுத்து வலி, இதோட அதிகமாக சொல்லப்போனால் கழுத்து வலியோட சேர்ந்த கை வலி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாக போய் அந்த கை மதமதப்பு அல்லது கையோட சுரணைகள் வந்து கம்மியாகும். இதை வந்து சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த தேய்மானம் தான். ஒரு சில பேர்த்துக்கு இந்த கழுத்து வலி வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் போய் ஒரு மயக்கம் உண்டு, படுத்து எந்திரிச்சா ஒரு தலை சுத்து, அதுவுமே வந்து இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் தான். எதனால வருதுன்னா இந்த எலும்புகள் தேய்மானத்தினால மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து சடனாக கட்டாகி கட்டாகி வர்றதுனால தலை சுத்து வரும். முதுகு வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிம்போம். முதுகில் வந்து ஒரு கனமாக ஹெவியாக இருக்கும், அவங்களுக்கு படுக்கையிலிருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிக்க முடியாது. இதோட அடுத்த வழிபாடு தான் கால்கள், இடது காலோ வடது காலோ முதல்ல தொடையோட பின்பகுதியோ இல்லாட்டினா கால்களோட வெளிப்பகுதியோ ஒரு கனமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் அதிகமாகி அது பாதம் வரைக்கும் போயிடும். 2-3 விரல்கள் வந்து மரத்தை மாதிரி ஐஸில் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு காரணமும் அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தேய்மானம் தான். இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது கழுத்து எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது முதுகு எலும்பு தேய்மானங்கிறது முதியோர்களை வந்து பொதுவாக அவங்கள தாக்கக்கூடிய ஒரு வியாதினே சொல்லலாம். மூட்டு வலியில வந்து பாதிக்கப்படாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். முதல் காரணம் வந்து அந்த மூட்டு வலி வரக்கூடிய வயதுகள் வந்து மாறுபடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வயதுக்கு வரக்கூடிய மூட்டு வலிகள் இன்னைக்கு 50 வயதுல கூட வந்துருது. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உள்ள முதியவர்கள், அவங்களுக்கு வந்து முட்டு வலி வந்து முதியவர்களோட பருவத்தை அடைவதற்கு முன்னாதாகவே வந்து விடுகிறது. முதியவர்களோட பருவம் அடையும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்குது அந்த முட்டு வலி. வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய முட்டு தேய்மானம் அதை வந்து நம்ம கையில் கிடையாது, வயதாகவே நம்ம தடுப்ப முடியாது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இவங்களுக்கு முதுமையின் காரணமாக மற்றும் பல வியாதிகளால் இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து முட்டு தேய்மானத்தை அதிகப்படுத்துகின்றன. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற நெடுநாளைய வியாதிகள் வாத நீர் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு முட்டு தேய்மானங்கள் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜில் சூழ்நிலை என்ன இருந்தால் முட்டு தேய்மானத்தினால வந்து டெய்லி ஏதாவது ஒரு மாத்திரையோ தைலத்தை தடவுனா தான் அன்னைக்கு பொழுதாக வந்து அவங்க கழிக்க முடியும், தூங்க முடியுங்கிற நிலைமையில வந்து நாட்டில் உள்ள பெரும்பாலான முதியோர்கள் வந்து இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கு. பெரியவர்கள் வந்து விலனும் கூட அவசியம் கிடையாது. அவங்க கீழே வச்சிருக்க ஒரு கார்பட்டோ ஒரு சின்ன ஸ்லிப்பு லேசாக ஒரு ஜெர்க்கு போயிட்டு சவத்தில் பிடிச்சிருவாங்க, இடுப்பில் ஒரு கடுமையான வலி இருக்கும். இந்த மாதிரி எலும்பு முறி ஒருத்தர் வந்தோம்னா நாங்கள் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு எலும்புல கீரை விழுந்திருக்குமோ. அப்போ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சார் நாங்கள் கீழே விழலை, அடிபடவும் செய்யலை, நீங்கள் வாட்டுக்கு எலும்பு முடிஞ்சிருக்குங்கிறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார்ம்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னா எலும்பினுடைய அடர்த்தி வந்து கம்மியாயிருது. ஒரு 40 வயதோ 30 வயது ஒரு இளைஞருக்கு எலும்பை எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு இருக்கக்கூடிய கணம் 1 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே எலும்பு வந்து 70 வயசு உள்ள ஆளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். 50% வந்து எலும்பினுடைய அடர்த்தி. இது வந்து எலும்பு தேய்மானம் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. தசைகள் நம்ம கொஞ்சம் வயசுலையும் வந்து டெய்லி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கோம், நடந்து போகிறோம், வைக்கிறோம், வேலைகள் பார்க்குறோம். ஸோ எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் நல்ல விதமாக இருக்கிறது ஒரு குறைந்த வயதில். அந்த எலும்பினுடைய அந்த தசைகளுடைய விரைப்புத்தன்மை, அந்த டோன், அதுவும் வந்து முதியோர்களுக்கு வந்து அந்த இது கம்மியாயிருது. கீழே விழும்போது இந்த எலும்பு தப்புனாலும் தசைகள் இழுத்து பிடிக்கும், அதுவும் கம்மியாயிருது. அதன் காரணமாகவும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபால், சின்ன ஸ்லிப் இருந்தால் கூட போதும் எலும்பு முறிவு ஏற்படுது. பார்த்தீங்கன்னா உடம்புல நார்மலாகவே இருக்கக்கூடிய இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ் இதோட அளவுகள் எல்லாம் வந்து வயது ஆக ஆக குறைந்து கொண்டே போகுது. ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. இளைஞர்கள் சாப்பிட்ற அளவுக்கு முதியோர்கள் சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கால்சியம் அதோட அளவும் கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு வந்து ஒரு வலிமை இழந்து காணப்படுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத விடாய் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும். எலும்பை வந்து வலிமையுடைய தன்மையாக மாற்றக்கூடியதில் அந்த ஈஸ்ட்ரஜனோட ஹார்மோனோட பங்கு

0: நிறைவாக முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: எல்லாருமே ஒரு காலத்துல வந்து நம்ம முதுமையை அடைந்துதான் வேண்டியிருக்குது. ஒவ்வொரு சிலரும் மனதளவுல ஒரு சில பேர் எனக்கு என்ன வயசாகல அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் வந்து உடல் அளவுல வயசாயிருச்சுன்னு தோணுவாங்க. ஒரு மனிதரை வந்து அவருடைய வயது வந்து 65 வயதை தொட்டு விட்டால் மருத்துவ ரீதியாக அவரை வந்து முதியவர் என்கிற ஒரு நிலையை தொடர்ந்து அடைந்து விட்டதாக சொல்லலாம். முதுமை அடைகிறதுல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ஹார்மோன்ஸை பொறுத்து வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஆண்களை விட வந்து முதுமைங்கிற ஒரு ஸ்டேஜை அடைஞ்சிடறாங்க. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா அந்த முதுமை அப்படிங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான

0: வந்து ரொம்ப அதிகம். ஸோ இயற்கையாகவே வந்து எலும்பை சத்துள்ளதாக வலிமை உள்ளதாக வைக்கக்கூடிய ஒரு காரணி அந்த ஹார்மோன் வந்து மாதவிடாய்க்கு அப்புறம் பெண்களுக்கு வந்துடுது. அதனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு அடர்வு நோய் கம்மியாக இருக்குது, அடர்வுத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற நோய் வந்து பெண்களை தான் ரொம்ப அதிகமாக தாக்குது ஆண்களை விட. ஆண்களுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் அப்படின்னாலும் எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக, அளவுக்கு அதிகமான சோர்வு, ரெண்டாவது அளவுக்கு அதிகமான வலிகள், ஒரு சிலர் கீழேயும் விழுந்திருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க, அதிகமான முதுகு வலி இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு நசுங்கி இருக்கும், ஒரு நம்ம ஒரு அப்பளத்தை நொறுங்கின மாதிரி நொறுங்கி இருக்கும், கீழே எதுவும் விழுந்தீங்களாமா விழுந்தீங்களா ஏன்னா அப்படிலாம் விழவே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கும் காரணம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். அளவுக்கு அதிகமான முதுகு வலி அல்லது கழுத்து வலி இந்த மாதிரி வலி வருவாங்க. இவங்க வந்து பேசிக்காக இந்த மாதிரி வரும்போது அவங்களை நம்ம முறையாக பரிசோதனை செய்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை வேறு தைராய்டு அந்த மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வியாதியினுடைய தன்மை இருக்கும்போது அதை வந்து நம்மளே பார்த்துக்குவோம், ஒரு கை வைத்தியம் பார்த்துக்குவோம், ஒரு சுக்கு கண்ணி அப்படி குடிக்காமல் தகுந்த மருத்துவர்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எலும்பு வந்து அதுக்குரிய தன்மையில் இருக்கா, இல்லை எலும்பு தேய்மானம் வந்துருச்சா, இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி வியாதிகளை வந்து எக்ஸ்ரேன்னு ஒரு பேசிக்காக உள்ளது டெஸ்ட்டு. அதுக்கடுத்து எக்ஸ்ரே எடுக்கும்போதே ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அந்த தேய்மானமோ போன் வந்து போன் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து போன் டென்சிட்டி மீட்டர்னு ஒன்று இருக்குது, எலும்பு அடர்வை கண்டுபிடிக்கிறது டெக்ஸா ஸ்கேன் ஒரு ஸ்கேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தேவைப்படும் ரத்தத்தில் கால்சியம் அளவோ பாஸ்பரஸ் அளவோ அல்லது ஆல்கலைன் பாஸ்பரேட்ஸ் ஒரு அளவோ தேவைப்படுறவங்களுக்கு அந்த ரத்த டெஸ்ட் எடுக்கும். முதியவர்களுக்கு பெரும்பாலான நேரம் நாங்கள் அறுவை சிகிச்சைகளை தவிர்த்து விடுவோம், ஏன்னா அவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற வியாதிக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, அதுக்கு வந்து தேவையானது வந்து சப்ளிமெண்டேஷன், தேவைப்படக்கூடிய மருந்துகள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் ஆஸ்டியோபோரோசிஸ். தேய்மானம் அப்படின்னு கழுத்து எலும்பு தேய்மானமோ முதுகு எலும்பு தேய்மானமோ வந்து தொடர்ச்சியாக எடுக்காமல் அந்த டயத்துக்கு மட்டும் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வலி நிவாரணி தேவைப்படும் பட்டைகள், கழுத்து பட்டையோ இடுப்பு பட்டையோ போடுறது. இதுக்கடுத்து அவங்க வலியிலிருந்து வெளி வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரைகள், அதாவது அக்ரஸிவாக ஆப்ரேஷன் அந்த மாதிரி போகாமல் மருந்து மாத்திரைகள் ஒரு சில பயிற்சி முறைகள் மூலமே வந்து பெரும்பாலான முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு எலும்பு மூட்டு வியாதிகளை குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி நீங்கள் எலும்புலையும் வந்து ஒரு டெபாசிட் பண்ணிடலாம். அது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதியவர்கள் ஆவதற்கு முன்னாலேயே பண்ணிடும். ஸோ முதியவர்கள் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுறதை விட ஒரு 35-40 வயதிலேயே எலும்பினுடைய அடர்வு தன்மையை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கணும். அது வந்து 60 வயசு ஆகும்போது அந்த அதுலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலேருந்து எடுக்கிற மாதிரி. ஸோ முதியவர்களுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க லேட்டு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம முதுமையில் முட்டு வியாதியோ இந்த வியாதியோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் கண்டிஷன் வந்து உடல் பருமன், அவர்களுடைய அந்த வெயிட்டை வந்து அவங்க வயசுக்கு அவங்க உயரத்துக்கு தகுந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும்.
1: இதுவரை முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி. அமைப்பு ஆர் வெங்கடேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்கலாம். இனி திரைப்பட பாடல் ஒன்று. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திலிருந்து கே கே பாடியிருப்பது.

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவகாடோ சாகுபடி செய்யப்படுவது குறித்து பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்றதற்கு பெருமிதம் வெளியிட்டு விவசாயி சந்திரசேகரன் அளித்த பேட்டி, நாமக்கல் மாவட்டத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சிறுவர் பூங்காக்கள் பற்றி எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் பிரதமரின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவகாடோ சாகுபடி செய்யப்படுவது குறித்து தெரிவிக்கப்பட்டதற்கு கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி அளித்த பேட்டி.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். அவகொடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவகொடா வந்து நவம்பர் டிசம்பர்ல கிடைக்கக்கூடிய நல்ல தரமான பெரிய மரத்துல, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு உட்பட்ட மரத்துல நல்ல விதையை எடுத்து அதை வந்து நாட்டங்கள் போட்டு உருவாக்கணும். ஒரு 3 அடி வரும், 4 மாசத்துல திருப்பி ஏப்ரல் மேல டைரக்டா விவசாய நிலத்துல வைக்கணும். இதுக்கு எப்படின்னா நாட்டங்கள்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒரு 1.5 அடி வளர்ந்தோடனே டிராக்டம் பாஸ் கொஞ்சம் கொடுக்கணும். டிராக்டம் பாஸ் கொடுத்தா சீக்கிரம் குரோத் ஆயிரும். அதுக்கடுத்து அதை எப்படி பராமரிக்கிறதுனா கிரவுண்ட் அப்ளிகேஷன் ஆர்கானிக் மேட்டர், அதாவது மாட்டுச்சாணமும் வேப்ப முன்னாக்கும் கிரவுண்ட் அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா நெமட்டோட்ஸ் வராது, அதாவது வேர்புழு தாக்காது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னன்றீங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஸ்டெம் போரர் வர வாய்ப்பு. அந்த ஸ்டெம் போரர் வந்து வராம இருக்கணும், போர்டு பேஸ்ட் அடிக்கணும். இது ரெண்டு வந்து மெயினா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அடுத்து இப்படியும் வந்து ஒரு 5 வருஷத்துல ஈல்டிங்க்கு வந்துடும். அந்த மகசூலுக்கு வந்தோடனே உடனே என்ன செய்யணும், 10 கிலோ 20 கிலோ ஸ்டார்டிங் ஆகும். அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்த மரம்னா ஒரு 250 கிலோ ஓரளவு வருஷம் வருஷம் காய்க்க வாய்ப்பு இருக்கு. அவகொடாவுடைய பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா காலையில டிஃபனா கூட சாப்பிடலாம். காலையில டிஃபன் என்னன்னா ஒரு டம்ளர் பாலும் ஒரு அவகொடா பழமும் காலைல டிஃபனா சாப்பிடும் போது விட்டமின் மினரல்ஸ் நிறைய இருக்கு. மெடிக்கல் ரீதியா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது. ரெண்டாவது சாலுபிள் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது கரையக்கூடிய கொழுப்பு இங்க அதிகமா இருக்கு. அதனால நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதி எதுவுமே கிடையாதுங்க. இப்ப இந்த அவகொடா வந்து நான் எப்படி கல்டிவேட், எனக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா நான் மார்க்கெட்டிங் பார்க்கும் போது கொஞ்சம் நல்லா இருந்தது. நம்ம ஏரியால கொஞ்சம் மார்க்கெட்டிங் நிறைய வாண்டட் இருக்கிறதுனால ஏன்னா ஜூஸ் போட்டிக்கு பிளைன்ஸ்ல எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. அதனால ரேட் அதிகமா போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்க மார்க் பண்றதுன்னா பெங்களூர் போலாம், சென்னை போகுது. இப்படுத்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது, நம்மளும் போடுவோம் அப்படின்றது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 100-150 மரங்க சின்ன காய்க்கக்கூடிய தருவாயில ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்ப எங்கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 20-30 மரம் வந்து காய்ச்சிட்டு இப்ப கரண்ட்ல காய்ச்சிட்டு இருக்கு. அதனால ஓரளவு நான் அதுல ரொம்ப ஈடுபாடா இருக்கேன். இப்ப கொஞ்சம் வருஷத்துக்கு 50-50 நான் போட்டுக்கிட்டு ஓரளவு

0: நான் வாழ்க்கையில இத வச்சு எதிர்கால வாழ்க்கை இதுதான், இனிமேல் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரம் மாதிரி ஆயிப்போச்சுங்க. இது வந்து மத்த கெமிக்கல் எதுவும் கிடையாது. அதாவது எப்படின்றீங்கன்னா, இயற்கையா வளர்றதுனால மாய்ச்சர் இருக்கணும். எப்படி கிரவுண்ட்ல வந்து மாய்ச்சர் இருக்கணும், அப்படின்னா இதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது கிளைமேட் கண்டிஷன் வந்து பில்டர் ஷாட் இருக்கும், அதாவது நார்மலா இருக்கணும். அதுக்கு பிறகு எலிவேஷன் வந்து 1500 மீட்டர் இதுக்கு எலிவேஷன் இருக்கணும். அப்பனா ஓபனா இருக்கணும், என்னைக்குமே வந்து ஷேட் இருக்கக்கூடாது. இதுக்கு ஓபனா இருக்கணும், நார்மல் கிளைமேட்டா இருக்கணும். அதிக வெயிலும் இருக்கூடாது, அதிக மழையும் இருக்கக்கூடாது. கிரவுண்ட்ல வந்து எந்த நேரமும் மாய்ச்சர் இருந்துகிட்டே இருந்தா இந்த மரம் வந்து என்னைக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓரளவு ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வரை இதோடைய வாழ்க்கையை வந்து அவ்வளவுதான், 35 வருஷம் வைங்கல, இந்த அளவுக்கு தான் இப்ப ஓடிட்டு இருக்கு. இனிமேல் வந்து எப்படின்னா கிரவுண்ட் அப்ளிகேஷன் கெமிக்கல் கொடுக்காத அளவுல நல்லா இருக்கு. ஆர்கானிக் மேட்ருக்கு போனா, அதாவது இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்னைக்குமே இந்த விவசாய ஸ்டாண்டர்டா இருக்கும்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் கலை மற்றும் பண்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சிறுவர் பூங்காக்கள் மற்றும் அதனால் ஏற்படும் நன்மைகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு சிறுவர் மன்றங்கள் மூலமாக சிறுவர்களின் கலைத்திறமைகளை வளர்க்கும் வகையில் பல்வேறு நுண்கலை மற்றும் நிகழ்த்து கலை பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. கலை, பண்பாடு மற்றும் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்ப்பது கலை பண்பாட்டுத் துறையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். நாமக்கல் மாவட்டத்தில் ஜவஹர் சிறுவர் மன்றம் சார்பில் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் வாரத்தில் 2 நாட்கள் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. சிறுவர்களின் ஆர்வம் மற்றும் திறனை வளர்க்கும் வகையில் ஓவியம், இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட கலை பிரிவுகளில் பயிற்சிகள் மற்றும் கலை சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளவும் தொடர்ந்து பயிலவும் இந்த அமைப்புகள் வாய்ப்பளிக்கின்றன. இதன் மூலம் சிறுவர்களிடம் இருக்கும் படைப்பாற்றல், கற்பனை திறன், மேடைத்திறன் மற்றும் கலை ஆர்வத்தை சிறு வயதிலேயே கண்டறிந்து வளர்ப்பதே இத்தகைய பயிற்சிகளின் முக்கிய நோக்கமாகும். நாமக்கல் மாநகராட்சி கோட்டை உயர்நிலைப் பள்ளியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் நுண்கலை பயிற்சிகள் இலவசமாக கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. இதனிடையே ஜவஹர் சிறுவர் மன்ற செயல்பாடுகளை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் திருமதி மகேஸ்வரி ரவிச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மாணவ மாணவிகள் கற்றுக்கொள்ளும் கலை வகுப்புகளையும் அவர் பார்வையிட்டார். மாணவ மாணவிகள் அப்போது யோகா, சிலம்பம் ஆகியவற்றை ஆடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாநில மற்றும் தேசிய அளவில் ஜவஹர் சிறுவர் மன்றம் சார்பாக கலந்து கொண்டு பரிசு பெற்ற குழந்தைகளை அவர் பாராட்டு தெரிவித்தார். பெற்றோர்கள் விடுமுறை நாட்களில் தங்களது குழந்தைகளை இதுபோன்ற பயிற்சி மையங்களுக்கு அழைத்து வந்து ஆக்கப்பூர்வமான கலைகளை கற்றுக்கொள்ள சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அப்போது கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த பயிற்சிகளை பெறுவதன் மூலம் குழந்தைகளின் மனநலம், உடல்நலம் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். சிறுதொழில் தினத்தை ஒட்டி தொழில் முனைவோருக்கும் கைவினை கலைஞர்களுக்கும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சுயசார்பு கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் இவர்களின் பங்கு மகத்தானது என்றும் அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் 137வது மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்டு நாட்டின் வளர்ச்சியில் மக்கள் பங்கு கொள்ள வேண்டும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பதிவிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவையில் பல அமைச்சர்களும் இதை பதிவிட்டிருக்கிறார்கள். தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் கூறும் கருத்துக்களை சுட்டிக்காட்டி, போதைப்பொருள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குவது நாட்டில் உள்ள அனைவரது கடமையும் ஆகும் என பதிவிட்டிருக்கிறார். சமூக ஊடகங்களின் பயன்பாடும் வீச்சும் அதிகரித்துள்ள நிலையிலும் உண்மையான ஆதாரப்பூர்வமான செய்திகளை வழங்குவதில் பத்திரிகைகள் தார்மீக உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் தனியார் பத்திரிகை ஒன்றின் 115வது விழாவில் கலந்து கொண்ட நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்.
3: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும். ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம்
2: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
3: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன். பிறகு நான் MBA செஞ்சேன். பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
2: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
3: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம்,

0: அல்லது ஒரு ராஜ்யம், அது பற்றின பார்வை, அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
0: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்புச்சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க

0: பண்ணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்பத் திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே

சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள்.

நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000 அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000 மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்கொளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டுமக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000 அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டுமக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60 மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும்

தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக

இழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன்.

0: அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவென்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
3: ये आकाशवाणी है। विशेष कार्यक्रम के अंतर्गत सुनिए प्रधानमंत्री की बिश्केक यात्रा पर किर्गिज गणराज्य में भारत के राजदूत वीरेंद्र सिंह यादव से आकाशवाणी संवाददाता विकल्प शुक्ला की विशेष बातचीत।
4: प्रधानमंत्री नरेंद्र मोदी किर्गिस्तान की राजधानी बिश्केक में आयोजित किए जा रहे शंघाई सहयोग संगठन यानी SCO के 26वें शिखर सम्मेलन में शामिल होंगे। यह सम्मेलन एक और वजह से महत्वपूर्ण है, क्योंकि इस वर्ष SCO अपनी स्थापना के 25 वर्ष पूरे कर रहा है। सम्मेलन का केंद्रीय विषय है 25 years of SCO together towards sustainable peace, development and prosperity. SCO मध्य एशिया और यूरेशिया का एक प्रमुख बहुपक्षीय संगठन है, जिसमें भारत के अलावा चीन, रूस, पाकिस्तान, ईरान, कजाकिस्तान, किर्गिस्तान, तजाकिस्तान, उज्बेकिस्तान और बेलारूस सदस्य हैं। भारत वर्ष 2017 में SCO का पूर्ण सदस्य बना था और तब से संगठन के एजेंडे में सक्रिय भूमिका निभाता रहा है। बिश्केक सम्मेलन में क्षेत्रीय सुरक्षा, आतंकवाद के खिलाफ सहयोग, आर्थिक और व्यापारिक संबंध तथा सतत विकास जैसे मुद्दे प्रमुखता से उठने की उम्मीद है। प्रधानमंत्री मोदी सम्मेलन को संबोधित करने के साथ साथ विभिन्न देशों के नेताओं के साथ द्विपक्षीय बैठकें भी करेंगे। ऐसे में बिश्केक शिखर सम्मेलन भारत के लिए मध्य एशिया के साथ रणनीतिक संबंधों को और मजबूत करने का महत्वपूर्ण अवसर माना जा रहा है। SCO सम्मेलन और

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்கும்.

நிகழ்ச்சிகள் அடுத்து அத்தையா மாமியா படத்திற்காக ஒலிப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல். இணைந்து ஒலிக்கும் குரல் எல்லாரையும் ஸ்வரி.

நிகழ்ச்சிகளினே ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா. நேர்களை, ஒலிக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் சூரியகாந்தி. பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா.

0: இதுவரை திரைகானம் கேட்டு ரசித்தீர்கள்.
1: கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
2: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: தூக்கி சொருக்கும் செயல் ஐயா, மடிச்சு கட்டின வேட்டியா, பத்துருவம்
1: பத்துருவம் பத்துருவம்
2: மஞ்ச பூசும் பொம்பளையா, மீச வச்ச ஆம்பளையா, பத்துருவம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பட்டிக்காட்டு ராஜா, இதயக்கனி, மேல்நாட்டு மருமகள், நினைத்ததை முடிப்பவன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். முதலில் பட்டிக்காட்டு ராஜா படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த பட்டிக்காட்டு ராஜா பட பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குழுவினர். அடுத்து இதயத்துணை படத்திலிருந்து பாடல்கள்.

நினைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

இதயக்கனி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி, பி சுசீலா, சாய்பாபா, உஷா உத்துப், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்ச மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து மேல்நாட்டு மருமகள் படத்திலிருந்து பாடல்கள். Love is beautiful.

0: Okay, folks, if you won't join, I'll do something for you now with this. Here goes.
1: கேட்ட பாடலை பாடியவர் உஷா உத்தப்.

ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். நிகழ்ச்சி நிறைவாக நினைத்ததை முடிப்பவன் படத்திலிருந்து பாடல்கள் சில.

0: dominant fashion, beating Thailand by 94 runs at the Dubai International Stadium. Batting first, India posted 159 for 9 in the stipulated 20 overs. In reply, Thailand were bowled out for just 65 in 15.3 overs. In the FIH Men's Hockey World Cup 2026, Germany retained the World Cup title with a 1-0 win over Spain in the final at the Belfius Hockey Arena in Weert, Belgium last evening. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: பொங்கும் மங்கலம். இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகசுரைசை கேட்கலாம். அடையாறு PV தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். துவக்கமாக முத்துமோமு தியாகராஜ கீர்த்தனை, ராகம் சூரியகாந்தம், ஆதி தாளம்.

0: பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை மாம்பலம் MKS நடராஜன் அவர்களின் நாகஸ்வரை இசை கேட்டீர்கள். அடையாறு PV தட்சிணாமூர்த்தி அவர்கள் தவில். தொடர்வது செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விஷால் சர்மா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நந்தனார் படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: பொண்ணு பலந்தவா பொண்ணும் பலந்தவா.
1: திருநீலகண்டர் படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் திருமலை தென்குமரி. பாடலை பாடியிருப்பவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன், ஏ எல் ராகவன், எல் ஆர் ஈஸ்வரி, சாரதா, எம் ஆர் விஜயா, மனோரமா ஆகியோர்.

நேரம் 5:29:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து கிருஷ்ண பக்தி படத்திற்காக எம்.எல். வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்